0: பெண்ணாய் பெற்ற பொள்ளே தங்கத்தின் பணி
1: பாத்தி,
0: கண்ணாடி சில்லு வெள்ளே கண்ணு குத்தலே, கண்ணீரின் வெண்மை உள்ளோர் உள்ள குத்திரி.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா.
1: சின்னபாய் ஆ சிண்டு ஓட்டுறதுக்கும்

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பெரிய வரையறது?
1: நீ அண்ணிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமாக தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.